ஜிஃபா கம்பெனி ஸ்கின் பாலிஷ் பட்டே இருக்காம் கிமா தொதிர தமிழ் அவசியம் அப்படே ரப்பா இதாவது இருக்கு இல்லவா திரே கிஸ்மா ஸ்ரீம் பூமி தரோ சபதேஷ் ராய் ஸ்ரீம் பியூசே ஸ்ரீம் பூ ஹஸ்த கல் வஞ்சி ஸ்ரீம் பூ ஹஸ்த ஜரூர் வேஸ்தே மரே مختلف قسم پروڈکٹ نہ مخلص ہوا مختلف قسم کیمیکل نہ مخلص ہوا کہ تاکہ میں شیمپو سبنی نہ تو سے استعمال ہوئی کنا پدیشے اکثر کیمیکل ہاں بھی جی نہ دینا زون کلوز کے او خوزیفا کمپنی شفا اچھی کی میں شیمپو دی دا استعمال کے خالص جڑی بوٹیوں آتا ہے